அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் வளரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.